0: திவேஹி எஃப்எம் 91.1 MHz திவேஹிங்க முனிஃபு எஃப்எல் வைத்திய நுமுக அபதுவஸ்
1: குளிவர் குளுந்தெரின்னா ஏ குளுந்தெரிங்க வாகக்கதா
2: இங்கே வாணி காமைக்காம் தெங்கன புரகும் இராது கிரவியா இவர் நாங்கள் கூறானா
3: போச்சஸ் எஹம் போனாயரு தீம வர உஃபாவே இட் மோட்டிவேட்ஸ் மீ
1: ஐலைன் குளும் தெரினா மெது குரா உம்மீது தா
4: கேகண்ட க விஸ்ஸக முபார ஐனி மஹார குளவிதா எங்க ஏக தெரேக இன்டர்நெட்
5: வர ஃபோக்கஸ் ரெங் கேம்ஸ் குளேஷே குளங் எவ்வன் ஹோத
1: தபாது கேம் தகாயகு கெனஸ்தெனி
6: ஸ்போர்ட்ஸ் பீட்
1: ಹೋಮ ದುಹುಗೆ ಮೆಂದುರುಫಹು ದೇ ಚಹಾರು ರಿಪೀಟ್ ಅಂಗಾರ ದುಹುಗೆ ರೇ ದಿಹೆ ಚಹಾರು ಅದೇ ಬುಧ ದುಹುಗೆ ಮೆಂದಮು ಪಾರ್ ಚಹಾರು

0: திவே எஃப்எம் 91 மெகாஹெர்ட்ஸ் திவேங்க முனிஃபு எஃப்எல் வதே நுமுக அபதுஸ்
1: எங்கட